கிரணமணியும் உதயமதில் உதிர்ந்து சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்கள் தேடி அலையும் பிரேம சாயுஜ்யம் அசிதல் அசிதலாசியம் சரச மதுரம் சுமசரங்களெய்தி அமிர்த புலினம் பிரணய பரிதராகம் ஹிருதய தரளம் மலர்ந்து குஞ்சமாயி ஹரித புவனம் அனுபவம்.